0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யுவர் அபௌட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் ஸ்ரீ நடேஷ சஹஸ்ரநாமம், பிரசன்டட் பை ஸ்ரீ கார்த்திகேய சிவம், திருப்பரங்குன்றம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

சங்கல்போல்லாச நிர்முக்தாய நமஹ. ஓம் சமநீராக சேத்தனாய நமஹ. ஓம் ஆதித்யவர்ணாய நமஹ. ஓம் சஞ்ஜோதிஷே நமஹ. ஓம் சம்யக் தரிசன தத்பராய நமஹ. ஓம் மகாதாத்பர்ய நிலையாய நமஹ. ஓம் பிரத்யக் பிரம்மைக்ய நிச்சயாய நமஹ. ஓம் பிரபஞ்சோல்லாச நிர்முக்தாய.

ஸ்ரங்மயா கல்பாய நமஹ. ஓம் கல்ஹார கிரணத்யுதயே நமஹ. ஓம் அமூல்ய மணி சம்பாஸ்வத் ஃபணீந்திர கரகங்கணாய நமஹ. ஓம் சிச்சக்தி லோச்சனானந்த

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஹ சிவாய.

0: ஏபியஸ்சவோ நமோ நமஸ்வனிப்யோ மிருகாயுப்யஸ்சவோ நமஹ நமஸ்வப்யஸ்வபாதிப்யஸ்சவோ நமோ நமோ பவாயாச்ச ருத்ராயாச்ச நமஸ்சர்வாயாச்ச பசுபதாயேச்ச நமோ நீலக்ரீவாயச்ச ஸ்ருதிகண்டாயச்ச நமஹ கவர்தினேச்ச வ்யுக்தகேசாயச்ச நமஸ்ஸஹஸ்ராக்ஷாயச்ச ஷததன்வனேச்ச நமோ கிரிஷயாயாச்ச சிவிவிஷ்டாயாச்ச நமோ மீல்ஹிஷ்டாமாயச்ச சூமதேச்ச நமோ ஹ்ரஸ்வாயாச்ச வாமனாயாச்ச நமோ ப்ருஹதேச்ச வர்ஷீயசேச்ச நமோ வ்ருத்தாயாச்ச சவர்தேச்ச நமோ க்ரியாயாச்ச ப்ருதமாயாச்ச நம ஆஷவேச்ச ஜிராயாச்ச நம ஸ்ரீக்ரியாயாச்ச ஸீப்யாயாச்ச நம ஊர்ம்யாயாச்ச வஸ்வன்யாயாச்ச நமோ நாதேயாயாச்ச த்வீப்யாயாச்ச நமோ ஜ்யேஷ்டாயாச்ச கனிஷ்டாயாச்ச நம பூர்வஜாயாச்ச பரஜாயாச்ச நமோ மத்யமாயாச்ச பகல்பாயாச்ச நமோ ஜகன்யாயாச்ச புத்ன்யாயாச்ச நமஸ்ஸோப்யாயாச்ச ப்ரதிசர்யாயாச்ச நமோ யாம்யாயாச்ச க்ஷேம்யாயாச்ச நமஸ்லோக்யாயாச்ச வசான்யாயாச்ச நம உர்வர்யாயாச்ச கல்யாயாச்ச நமோ வன்யாயாச்ச கக்ஷ்யாயாச்ச நம ஸ்ரவாயாச்ச ப்ரதிஸ்ரவாயாச்ச நம ஆஷுஷேனாயாச்ச ஆஷுராதாயாச்ச நம ஸ்ரூராயாச்ச வபேதினேச்ச நமோ ஓ பில்மினேச்ச கவசினேச்ச நமோ ஓ வர்மினேச்ச வரூதினேச்ச நம ஸ்ருதாயாச்ச ஸ்ருதசேனாயாச்ச நமோ ஓ துந்துப்யாயாச்ச ஹனன்யாயாச்ச நமோ ஓ த்ருஷ்ணவேச்ச ப்ரமுஷாயாச்ச நமோ ஓ நிஷங்கினேச்சேஷு திமதேச்ச நமஸ்தீக்ஷ்ணேஷாவேச்ச யுதினேச்ச நமஸ்வாயுதாயாச்ச சுதன்வானேச்ச
1: நமஸ்ருத்யாயாச்ச பத்யாயாச்ச நமஹ காட்யாயாச்ச நீப்யாயாச்ச
0: நமஹ குல்யாயாச்ச சரஸ்யா

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

தமஹ. யூ ஆர் தட், யூ ரெப்ரசன்ட் தட் தேஜஸ். பரமம் தபஹ, யூ ஆர் த அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் பெனன்ஸ். இஃப் சம்வன் டஸ் பெனன்ஸ் மெடிடேஷன், யூ ஆர் த அல்டிமேட் ஆப்ஜெக்ட். விஸ்வாவசு ஹிரண்யாக்ஷ புருஹூத நமஸ்கிருத பூரி கல்யாணத விபோ பரம் சத்யம் நமோஸ்துதே. ஜாதிமரணபீரூணாம் யதீனாம் யததாம் விபோ நிர்வாணத சகஸ்ராம்சோ நமஸ்தேஸ்து சுகாஸ்ரய. யூ ஆர் த அல்டிமேட் சப்போர்ட் ஆஃப் தி என்டயர் யூனிவர்ஸ் அண்ட் யூ கிராண்ட் த அல்டிமேட் மோக்ஷா நிர்வாணத பை கெட்டிங் ஜாதி மரணபீரூணாம். யூ கெட் யூ லிபரேட் த ஜீவா பை டிரான்சண்டிங் தெம் ஃப்ரம் த ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அண்ட் கிவிங் them a place in your ultimate abode, Parakailasha. And you are the supreme truth, Param Satyam. So we will be seeing that Thandi Maharshi, and at another place in the coming verses, he will be describing Param Satyam. So he will be describing that of all the Atharvana hymns, you indicate that Ritakam Satyam Param Brahma Purusham. You are that verse in the Atharvana Veda. He would be highlighting that. So that's what here also he says. So this has a beautiful connection. Param Satyam Namostute Vibho. You are that Vibhu. We are all Anu. From the blade of a grass till Vishnu, everything is Anu. Means infinitesimal. Finite. Vibhu means infinite. You are that. So Vibhum. Chidananda Rupam Arupam Adbhutam. Kaivalya Upanishad says. Vibhu comes in the Kaivalya Upanishad. So Param Satyam. You are that ultimate truth. So that's what comes in the மந்திர ஹிருதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் சத்யம் பரமம் பரம். ஹி ஆல்சோ க்ளோரிஃபைஸ் அட் அ லேட்டர் ஸ்டேட். வி வில் பி சீயிங் தட். ஸோ தெர் ஆர் வேரியஸ் ரெஃபரன்சஸ் டு ப்ரூவ் திஸ் திஸ் ஹிருதகம் சத்யம் மந்திரம் இஸ் ஆக்சுவலி அ மந்திரா ஒன்லி க்ளோரிஃபைங் லாட் சிவா, நாட் எனி ஒன் எல்ஸ். தட்ஸ் வாட் தண்டி மகர்ஷி ஆல்சோ சேஸ். பிரகஜாபால உபனிஷத் சேஸ் ஹிருதகம் சத்யம் கத்ருத்ராய யஸ்ய வகங்கதீதி ச. ஒன் ஷுட் மெடிடேட் ஆன் மகாதேவா. ஒன் ஷுட் wash the Shiva Linga and then one should wash the Vigraha of Mahadeva by chanting the Ritakam Satyam mantras along with Kadrudraya. Kadrudraya Prachetase Meedushtama Yatavyase. That is another Veda mantra glorifying Mahadeva. So Ritakam Satyam also should be chanted. That's what it says. And then Sutta Samhita. I'll be giving some references for this Ritakam Satyam mantra in the Puranas. Many, many references are there. First canto, 9th chapter Sutta Samhita. 5th and 6th verse. Ritakam satyam param brahma purusham sambam ishwaram urdvaretam virupaksham hridiyayan maheshwaram. Meditate on that personality who is described as urdvareta virupaksha sambha ishwara. Meditate on that personality who is truth personified and then righteousness personified. So Sutta Samhita talks about this. Sutta Samhita itself, this mantra comes 3 times. So the first one that I indicated is first canto, 9th chapter, 5th and 6th verse. And it comes in the second canto, 10th chapter, 46th to 55th verse. 46th verse it says, Hridakam Satyam Param Brahma Purusham Krishna Pingalam Urdvaretam Virupaksham Vishwarupam Namamyaham. This is recited by Brihaspati Maharshi. Again in the second canto, 19th chapter, 21st verse. Hridakam Satyam Param Brahma Sambam Samsara Beshgam Urdvaretam Virupaksham Vishwarupam Maheshwaram. நீலக்ரீவம் ஸ்வமாத்மானம் பஷ்யந்தம் பாபநாசனம். இட் சேஸ் தட் இஸ் வேர் த செகண்ட் சாப்டர் செகண்ட் கேண்டோ 19th சாப்டர் டாக்ஸ் அபவுட் நாராயணா ஆஸ் த மெடிடேட்டர் அண்ட் பரமேஸ்வரா அண்ட் பராசக்தி ஆஸ் த மெடிடேட்டட். ஸோ த மகாநாராயண உபனிஷத் டிஸ்கிரைப்ஸ் நாராயணா ஆஸ் த தியாதா. தியாதா மீன்ஸ் த மெடிடேட்டர். And then Dhyaya means the meditated. Shiva Eko Dhyayaha. Atharvashika Upanishad says. So that's where the Narayana is meditating on the Supreme Lord Maheshwara in his heart. So that comes in the Sutta Samhita, 2nd Canto, 19th chapter. Again, Shankara Samhita, Asura Kandam, Chapter 6, Sloka 46. Ritakam Satyam Param Brahma Purusham Neela Lohitam Urdhva Jvalana Retaskam Aprameyam Paratparam. So with a slight modification, we see that Ritakam Satyam mantram comes only for Lord Shiva. It's here it says aprameyam, unimaginable, paratparam. He is the supreme of the supreme. Urdhva jvalana. Jvalana, jvalanadi

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. Dear listeners of Shaivam.org, you are about to listen Shiva Stotras. The title is Margabandhu Pancharatra Mala of Appaya Dikshita, popularly known as Margabandhu Stotram, presented by Dr. M. Gokula Krishna Iyer. Thank you. Om Namah Shivaya.
2: Srimad Appaya Dikshitendra Rachita Margabandhu Pancharatra Mala. Nityam Chidananda Rupam நின்ஹுதாசேஷலோகேஷவைரி பிரதாபம் கார்த்தஸ்வராகேந்திரசாபம் கிருத்திவாசம் பஜே திவ்யசன்மார்க்கபந்தும் சம்போ மகாதேவதேவ சம்போ மகாதேவதேவேஷசம்போ அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்காதரங்காபிராமோத்தமாங்கம் ஹ்ரீம்காரவாடீகுரங்கம் சுத்த சம்சேவி

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
1: Karuna Kara Ganapatiye Karamarulikappaye அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா, பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.